சுனே ஈஸ்வர பிரம்மா எந்த சுனே முக்சாலாஹணமந்த சுனே ஜோக ஜுகத்தன் பேத சுனே சாஸ்திர சீமிரத் வேத நானக பக்தா சதா விகாச சுனே துக பாவ காநாச சுனே சத்சந்தோ ஜான சுனே அட்சட காய்ஷனான் சுனே பட பட பாவமான சுனே லாகே சஹஜ தியான் நானக பக்தா சதா விகாச சுனே துக பாவ காநாச.